0: சித்தங்காய் எகிரி போந்து இன்ட்டு பயண கப்போ
1: Don't stop dancing. Pona galu loading.

0: பாயின கப்பு.
1: Don't stop dancing.
2: Ponagalu loading.
3: Hey, chatak patak la tak patak mastu kudi sodu. Hey, kitak